எதுவோ ஒன்று மனதிலே அடடா இனிக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதும்.

My Radio 90 FM கேட்டறிஞ்சு கூட்டு கூடா தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட தகட

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டுக்கூடா. பறக்கும் தளிகள் இது மனுஷரே, கறக்கும் தளிகள்.